பிரம்மண அண்ணனாக்காயும் சதா குச்சியில ரகதினராத்தி மத்தா டிக்கை நாயி சுண்டி பாய் பஹன் நிதம் வரண தடதி பானனா ஜாயி லக்கி காசே ஹத்தி ஃபும்மனா கோ பிச்சி ஜாயிம்.